ஏதந்தேவ பூகோ அந்தாலூக நஜானை நிரஹோ கபீரா கூக கபீர சதி புகார சஹ சடி சுனஹோ வீர ஸ்மசான லோக சுமாயா சல் கயோ ஹம் தும் காம நிதான கபீர மன பங்கி பியோ உட உட தஹன் திஸ் ஜாயே ஜோ ஜாசி சங்கத் மில சோ தை சோ ஃபல் காயே கபீர ஜா கோ கோஜதே பாயோ சோயி ஠ார் சோயி ஃபிர கே தூ பியா ஜா கோ கஹதா யார் கபீர மாரி மரோ குசங் கீ கேலே நிகட் ஜோ பீர் ஓ சூலே ஓ சீரியே சாக்கத் சங் நஹீர் கபீர பார் பராயி சிர சரை சலியோ சாஹ பாட் அப்பனே பார் ஹை நா டரை ஆகை யோ கட் காட் கபீர பன் கி தாந்தி லாக்கரி ஠ாண்டி கரை புகார் மத் மஸ் பரு லுஹார் கே ஜாரை தூஜீ பார் கபீரோ ஏக மரண தே துவே மூவே துவே மரண தே சார் சார் மரண தே ஷே மூவே சார் புருக் துவே நார் கபீர தேக் தேக் ஜக டூண்டியா கஹூ நா பாயா ஠ாவர் ஜின் ஹர் கா நாம் ந சீத்தியோ கஹாம் புலானே ஔர் கபீர் சங்கத் கரியே சாதகீ அந்த கரே நிர்வாஹா சாகத் சங் ந கீஜியே ஜாந்தே ஹோய் பன்ஹா